விடுதலை பகைவர் ஒளிஞ்சிட்டும் வீரன் நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா உன் நிலை தாண்டிய மலை உயருமா வழி காட்டும் தலைவனே என் அறம் உறங்குமா.

0: என்னப்பா கால் எப்படி இருக்கு
1: சார்? நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்ட் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ள கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்ட் குடுக்குதான பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டது
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
2: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன். அதோட டாக்டர் வெட்டி எடுத்துடலாம். கால இல்லையா? பேண்டேஜ். இஸ் லிட்டில் பிட் நர்வஸ் டாக்டர். இன் சச் கேசஸ் வாட் வி டூ, த ட்ரீட்மெண்ட் லைஸ் பேசிக்கலி கிளினிக்கலி கெமிக்கலி சைக்கலாஜிக்கலி பெத்தலாஜிக்கலி ஃபைனலி இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கக்கூடாது, அப்பதான் ஜம்புத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். தலகால புரியாம ஆடாதரா? என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிர்? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

0: தனியா
1: போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
0: பிடிக்கிறேன்.
1: அசிங்கப்படுத்த முழங்கால் சத்தம் தான் கருஞ்சிருத்த. எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்ப நிப்போம்
2: கன் மாதிரி
1: நிப்போம்? எங்க போயிட்டு வர்ற?
2: மொட்டவோட பழனி மலைக்கு போயிட்டு
1: போட்டியா? இல்லையா
2: போடலீங்க?
1: அப்ப இது என்ன
2: போட்ட போட்ட போட்ட?
1: ஏன் இப்படி உலகிறீங்க? கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான்னு இருக்கணும்.
3: என்ன பஸ்ல கம்பிய பிடிக்க மாட்டாரோ?
0: இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாள் ஏறினா கூட ஆணை அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன்.
3: ஓஹோ அப்படியா? இப்ப பாரு.
1: ஒண்ணு ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடிதான உடஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறான வண்டி. அவன் யார உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்?

0: இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டிய
1: அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்ட.
2: என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாய் போயிடுச்சு நினைச்சா?
1: அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு. போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க.
2: என்னடா பேசாம இருக்கிறேன், ஏதாவது பேசுடா.
1: உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா, பவர் எங்க?
3: தோனி
1: கையெழுத்து போட்டு டி ஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி தலையில வைக்கிற டோப்பா கடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க?
2: வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்ட
1: பண்ணிட்டு. பவர் பவர் சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாயும் உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக கொடுத்துரு.
2: அவன் தரமா
1: மண்டைய விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஓட்டிக்கோ.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய வானம் யாகோ பாடிய கானம் போகு நாமிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே

0: செல்லான் ராகமே வாலிபமே தேனிசையே வாலிபமே தேனிசையே.
1: ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்ரு என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடுகளா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
2: அண்ணே இந்த நே காஃபி
1: பாடா. என்ன நாலஞ்சு நாள் ஆள காணா?
2: எனக்கு திடீர்னு
3: கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
1: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு?
2: 14.
1: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா?
2: ஆமாண்ணே.
1: ஆமா, எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனை பொண்ணு கட்டின? நீ
2: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. உன்னையே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
1: ஆமாடா,
2: சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை
1: கத்திரிக்கேன் முதற்கொண்டு? நீ முத்திரை கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

0: எனக்கு ரொம்ப
1: நெகிழுது. போய் பாத்துருப்ப, நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
0: தங்கப்ப தக்கம்
1: நிறுத்தா. ஏண்டா சுத்தி சுத்தி வந்துருக்கிற?
0: தெரிஞ்சுதான்
1: எப்படி
0: பெரிய
1: நாட்டாமியா என்ன தெரியுமா?
2: தெரியாது.
1: தெரிய மாட்டேங்க வந்த
0: வெளிய
1: சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு.
0: ஐயா இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போலா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது மாதிரி தமிழ சத்தியம்.
1: சரி போமா.
0: தங்கப்ப தக்கம்
1: நம்ம சொல்லி
0: ஆதி போச்சு.
1: போஸ்டர் அடிச்ச முட்டாளா.

0: என்ன கர்மத்தை போட்டு தேடுறாங்க? தேங்க்ஸா? எதுக்கு பேசாம போறதுக்கா?
1: தேங்க்ஸ்.
0: இந்த தேங்க்ஸ் எதுக்கு? இன்னும் கிளம்பலங்க இருக்கா?
1: தேங்க்ஸ்.
0: ஏப்பா எனக்கு எதுக்குமா இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா?
1: இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்ட்டும் சொல்ல
0: மாட்டேன். சொல்ல
1: மாட்டேன்.
0: உன் கை மேல சத்தியமா? என்ன கைய காணா? ஆமா, இது யார் கை?
1: உன் கை.
0: குசும்பு, எப்பயுமே குசும்பு.
1: சரி, இந்த கை யாருக்கு?
0: அதான் கரெக்ட்.
1: நான் அந்த மகாலட்சுமியை மனசார விரும்புறேன். அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா. நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
0: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பதென்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியம் வாங்கினே, அது என்ன?
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
0: அம்மாடி.

0: கலாச்சாரப் பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: பாண்டு பேபி,

0: மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு இவரு 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாடே, ஊருக்கு போய் இருக்கிற மாடு கண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா.
0: யாரு?
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
0: கிடப்பேன். எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்க
1: முடியும்? எங்க படுத்திருந்தேன்?
0: நேற்று
1: வடபழனி பாஸ்போர்ட்.
0: நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு, வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதிய பாக்கிட்டாங்க.

0: என்ன கண்டன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சுக்கினே போறான். மண்டே
1: சார்,
0: சாரி சார், வாட்டுன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு
2: நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலிலேருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு
1: வந்துடுவோம் சார்.
2: சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சரிதி சார் வரேன்
0: சார். சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா? இல்லை எதிரி டேண்டி தேங்கப்பட்டான்ட்டு சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆன்டி ஞாபகமாவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன்.
1: நோ நோ நோ நோ வர்க் ஃபர்ஸ்ட் வர்க் ஃபர்ஸ்ட்
0: டெஸ்ட் டே போலாமா?
1: கோ
0: தேங்க் யூ சீஃப்
1: பண்ணிக்கே.

0: என்ன
1: மச்சான் இது குறிஞ்சு ஊர்ஜன்மா சொல்லிட்டு போறாங்க?
2: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு.
1: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது.
2: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
1: மச்சான். எனக்கு அதே மாதிரி குறிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது மச்சான்.
2: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
1: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
2: யாருகிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி
3: என்னையா
2: ஜப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
3: தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மர எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
2: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
3: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
2: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா?
3: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: பாகா என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
3: வச்சுட்ட.
2: போறேன்

0: நான் என்ன சொல்ல வரேன்னா?
1: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்லவே தான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லனா விட்டுங்க.
0: அத எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது ஐ லவ் யூ தான் நீங்களா எப்படி நினைச்சுக்கலாம்?
1: இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்ததை சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்ததுதான் சொல்ல முடியல. அப்படி பண்றீங்களே,
1: என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போக விட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாவணும். எதை வச்சு நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் குட் யூ திங்க் ஐ வாஸ் கோயிங் டு சே ஐ லவ் யூ?
1: ஓகே, நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா இல்லையா?
0: ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே, என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேண்டாம்னு எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் ஐ லவ் யூ எழுதி வச்சேன். டென்ஷன் வேண்டாம் எழுதி வச்சேன். ஐ லவ் யூ எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கும் இதுக்கு எனக்கு சம்பந்தம்?
1: நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு?
0: ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்ட என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன, என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா?
0: யாரு? நான் ஃபைட் பண்றேனா?
1: இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படி தான்
0: சொன்னாங்க. எப்படி?
1: ஐ லவ் யூ.
0: அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
1: அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்.
0: ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? ஐ அம் நாட் தட் கைண்ட்.
1: தென் வாட் கைண்ட் ஆர் யூ?
0: டேய், எங்க ஓடாதீங்க. நீங்க மேல மேட்டர்.
2: நீ
0: டேய், நீ விக்கி தானே?
2: நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதரா.
0: டேய், நான் சிவா தான்டா.
2: சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ, பொண்ணு.
0: எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத்க மாதிரி இருப்ப, இப்ப எப்படி ஆயிட்டே?
2: என்னடா பண்றது, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்ப பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைகடா?
0: எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
2: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் பத்து குழந்தைய பிறந்திருக்கணும் மேடம். பத்து அவங்க கேட்டுட்டாங்களே. சரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
0: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
2: எப்படிடா, என்னடா ஆச்சு?
0: சோனா போயிட்டா?
2: போ சோ, கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? இந்த பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இந்த இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்தோம்னா பல மீட்டர்ல பேசணும்டா. சிஸ்டர், நான் வரேன். ஏப்பா, ஹோட்டல் சோழாவுக்கு இப்படி போனா போலாமா?
0: போலாம்.
2: எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன்.

0: அடியே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
1: ஆமா முங்கா.
0: ஏ வா, ஏ பண்ணு பையா, உன் பேர்
2: என்னடா? ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
1: அட நம்ம ஊரு யாங்கனே தனியா வந்திருக்கற, உன்ற கூட ஆடு மாதிரியா?
2: என் கூட சித்தப்பா வந்திருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க?
0: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏண்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
2: ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க?
0: இந்த மாதிரி பல்ல இருந்தா இந்தியா பேர் கிடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
2: இங்க தட்டி பாரு,
0: அரஞ்சிடுவேன்.
1: அட ஏனுங்க, நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைட சண்டை போட்டுட்டு வாங்க. போலாம்.
2: போயா, நீயும் ஷட்டும்
0: போடா, நீயும் பல்லும்.
1: வாங்க போலாம்ன்ற
2: சித்தா போயா.

0: திறக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: டேய், மப்பில் அப்படி தான்டா கேட்கும். கரெக்டாக கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஆலயா.
1: முடிச்சிடலாமா?

0: நைட் ஃபைட் நைட் மட்டும் போடு லைட்.
1: என்னடா
2: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் ஒரு வேலை.
2: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
2: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைப் தானே
2: ரைட்டு.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

பிள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும், கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும்.

பொங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கேட்டதம்மா.

கன்றோடு பசு வந்து கல்யாணம்.

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதமா.
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
1: நாவீரசூர
0: அடிக்கதுவா நம்ம.

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க
1: யாரடா போடுறீங்க?

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாத சாச நின்னிக்காக பதனி சகம பாப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கட தகிட தகிட திருகிட தகிட தூம் கடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம் திருகிடம்

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நான்

0: ஆமா, மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல.
1: காபி ரெடியா?
0: ரெடி.
1: கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம்.
2: கல்யாணம் ஆகி போச்சு.
3: எவடா உன்னை
2: கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதடா.
3: இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன்.
2: அடே, நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
3: எப்படி?
2: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான்.
3: கூச்சுடா.
2: ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
3: எப்படி?
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன்.
3: டூப்பு.
2: நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளும் கதறிட்டு பொண்ண கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
3: அப்புறம் சோறு,
2: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
3: அப்புறம் காபி டிபன்,
2: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
3: அப்புறம் வீடு.
2: அவ்வளவுதான்.
3: ஏண்டா உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
2: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாம என் மேல கேச போட்டான்னா
3: அட்டாயம் போடுவான். கரெக்ட்.
2: ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
3: அது வேற மாதிரி எனக்குதாடா.
2: சரி, என்னன்னு தான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட் அடுத்த வேணா நிறுத்திடுறேன் சொல்லு.
3: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
2: என்னடா அது, அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்டா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
3: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
2: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேட்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன்.
3: அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு விடுடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
2: சரி, போறப்படு.

0: எப்பா
1: சொல்லுங்க சார்,
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கொடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜெக ஜெக ஜெகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேட்டு கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேரில் இருந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார், என்ன தெரியுதா, வாயில புண்ணா வாந்தி வருதா, பேவா ஊமையா, உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார், ஊமையும் தெரிஞ்சுக்க பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணியே பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ, யோ சீக்கிரம் போடியா சார் போகணும்.
2: சார்
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மனைய இவர் தான் ஊமியாச்சே, இந்நேரம் பார்த்தாலும் அவன் நனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கா
2: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
2: சார்,
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன
3: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா,
0: ரேடியா ரிப்பேரா, அப்ப சார் சார்னு எங்க இருந்து வருது
2: சார், சார்
0: வாய் அசைது, வாய் அசைது
2: சார், சார்
0: சார் இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமேன்னு சொன்னீங்கல்ல,
2: பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான், அறிவில்ல உனக்கு.
0: சரிப்பா பேசாமே ஏன் இருந்த,
2: தினமும் ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம். சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்
0: உனக்கு,
2: சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம் என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டயத்துக்குள்ளதான் வந்து நான் சிக்கிறேனா, அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டைம்
2: இந்த டீ,
0: எனக்கு டீ வேணாம்,
2: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்,
2: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு, குடுறா தேடிட்டு இருக்காத குடு,
0: வேற சில்லற இல்லையே 100 தலால இருக்கு, இந்தாப்பா மிச்சத்தை
2: மிச்சக்காரனுக்கு போடு.
0: தெய்வமே என்ன காப்பாத்து,
4: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் பத்தபில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல,
0: படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு,
2: தொங்கு தொங்குடா.

0: எனக்கு சிவமயமே இறைவா.
1: இறைவா
0: என்னது?
1: 10 ரூபா
0: அச்சனை அந்த தட்டுல போடு, காணிக்க அந்த உண்டியல போடு, என்கிட்டயே குடுக்கறேன்.
1: அம்மா டிப்ஸா வச்சுக்க.
0: நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா?
1: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒன்னும் புரியலடா.
1: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளுக்கு கிளாஸ் முடியுது.
0: ஓ,
1: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அவ
0: வரமாட்டான்.
1: நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில இருக்கேன் நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால
0: உட்காந்துக்கிட்டு
1: ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்ல வந்தேன். இப்ப 3 மணி நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, குடிங்க. 10.
0: உன் பேர் என்ன?
1: ரங்கமணி.
0: அவா பேரு?
1: தங்கமணி.
0: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சமணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
1: தெய்வீக காதலியா?
0: எது தெய்வீக காதல்? இதா கற்பூரத்தை கொளுத்திட்டு 4 பூரா கோயில உட்கார்ந்து லவ் பண்ண, அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ண இந்த பிச்சு.

நாடின் நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. இந்த வாசனைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான்.
1: அப்படின்னு பாத்து நீ உரிய உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிய போட்டு இருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா?
0: ஆமா.
1: எங்க மாடு வாங்க வந்தீரா?
0: இல்ல டச்சு வேலை.
1: கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு?
0: பிரமாதம்.
1: திருப்தி தானே?
0: பரம திருப்தி.
1: ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க சிட்டியை பிடிங்க.
0: எதுக்கு?
1: கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது, அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்கு தான் இந்த புள்ளை எடுப்பத்துருவாய்.
0: வாசனைக்கு காசா? என்ன அநியாயமா இருக்கு?
1: என்ன நுண்ணியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க இல்லையா? அங்க கவர்ச்சி கண்ணியா நீயா கட்டி பிடிச்ச ஆடுற?
0: இல்ல,
1: கண்ணு பாக்குது காது கேக்குது. காசு குடுத்துருல?
0: ஆமா,
1: அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு, அதுக்குதான் பத்து
0: ரூபாய். இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது முடியாது முடியாது பாய், முடியாது.
1: அப்ப மூக்கு எடுக்கா சார்,
0: குடுத்துறா.
1: அடிச்சுன்னா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடுறா.

0: ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறே.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு காட்டி சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
2: என்னையா அது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருகன் வருவாரு, பிள்ளையாறு வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
2: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீல கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாரயா, இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அசத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
2: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
3: போறேன். கேட்க மாட்டாங்க.
2: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு 3 வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட அடிச்சமா, செட்டில் ஆனமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே
4: தெரியுது.
2: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே 1 மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா.
5: அப்படியே வச்சா
2: அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர். இங்க வந்து சைக்கிள்
5: என்னடா
2: பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? ஏன்டா இங்க வந்து 4 சாய்சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல்.
5: மரியாதை
2: இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச.
5: என்ன
6: இது
2: என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
6: சதாமுசேன் இல்லங்க.
2: சதாமுசுரா எவன் சொன்னா? என் காத்தாருக்கு பேர வைக்கல போப்பா.
6: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரஸ் போடக்கூடாது சொல்லிருக்கேன்ல. நில்லு.
2: தமிழ்நாடு கிடையாது இந்தியா. பாரு
6: போகாத,
2: என்ன செருப்பு மேல வந்துருமே?
6: நல்லா இருக்கியா? ஏயா கழற அன்றவரா? இந்த செருப்பு எடுத்துட்டு போயா?
2: செருப்ப எடுத்து குடுக்கியா? எரியான் எவனுக்கா தெரியும்?
6: நில்லுன்ற இல்ல
2: பாரு, நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ இறங்குற பச்சிலேயே ஏத்தி விடுறாங்க. நல்லவனா எனக்கு தெரியாதவனா கட்டி போட்டு வந்தேன்.

0: உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சொல்ற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பெருமைக்க ஒரு கண்ணாடிதான் வீச மனுஷனுக்கு. வாவுசி, டிடேசி, மாப்பூசி, இவங்களை நாடு மறந்துடல. ஆனா அவங்க மீசிய யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல, நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ் பெற்ற புட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழ? மன்னிப்பு, நான் கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில்தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்படைய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடிப்படையுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல. அது நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
1: யார் இது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுத ஓரச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள், சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னவர பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னவர சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வா.

0: நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதான் எனக்கு வேற வாக்கு.
1: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா?
0: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லையே.
0: அப்ப அவர்தான் எங்க அப்பா. அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
2: அந்த மகான பாக்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா.
0: அது என் அதிர்ஷ்டம் சார்.
2: ஏன்?
0: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
2: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
0: நான் வரேன்.
2: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
3: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமைச்சுடலாமா?
2: என்னையா கேள்வி கேட்கற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
3: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
2: 7465 நூத்துக்கு.

0: வேணுமா?
1: அம்மா வாங்க வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேடா.
2: நல்லா இருக்கேன்.
1: அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது?
2: சுவாமி பேருக்கே பண்ணு.
1: நல்லா சொன்னு போங்க. முதல்ல உங்க பேருக்கு, அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாடெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு?
3: கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு.
1: ஆஹா, பேச பண்ணிவிடுறேன்.
3: இதை வாங்காத, அதை வாங்க. ஆடாம போ.
4: பெரிய மல்டிமில்லியனர் மம்மி.
5: நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500
2: ரூபாய் வண்டி எடுங்க.
5: அட போயாச்சு. ஸ்டாப் எல்லா ரிட்டர்ன். குண்டா குடே குடே குடே குடே.
6: ஐயா ஐயா, நாய் பிடிக்க 30 ரூபாய் கொடுத்தீங்க.
5: கார்ப்பரேஷன்லயே 30 ரூபாய் தர்றாங்கடா நாய.
6: ஏய்
5: குடே குடே குடே.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: What would you do?

இப்படி ஜோடு.

0: பின்னால எத்தனை போனு எத்தனை புரோகிராம் டயர்டாயி போச்சுரா சாமி. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா.
1: கொண்டு
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? எப்ப வேலை? நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய், என்ன நக்கலா? என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவரம் பண்ற மாதிரியா இருக்கு. நான் பகவதியோட பரம்பரை.
0: சின்ன பகவதி? சின்ன பகவதியா?
2: புரியல. குட்டி தாதா
0: எங்க ஊர்ல?
2: ஐயோ, கேப்பை தாதா முகரைய பாரு.

0: பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கல்ல, பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அவகிட்ட 1 ஹவர் பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேரம் ட்ரெயின் ஏறினவன் தான். இன்னும் திரும்பத தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. மொட்டை
1: ஏ
0: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே. நீங்க பே பண்ணுங்க.
1: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
0: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
1: எனிவே ஐ அம் சிவா.
0: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
1: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
0: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு பேட்ஸ்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருவா அரைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணம் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசிக்கு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி.
1: என்ன திருட்டா?
0: என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.

0: இன்டர்வியூ போனும், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பரிட்சை இருக்கிற.
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டினா தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ தான் அவரோட தான், அவன் தான் பர்மிட் எல்லாம் போடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
2: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: வேஸ்ட் லக்கேஜ் போப்பா. வாரத்துக்கு 80 ரூபா, மீட்டர் மேல 10 ரூபா கூட.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரியில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் யூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிக்ச.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்ச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். கமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தலை எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன, அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா, மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கருமம், சீக்கிரம் போய் இருந்துச்சு வா. என்னங்க
3: ஏய், நீ உள்ளே இருக்க?
0: ஏய், நீ வெளியே வா இருக்க. சாரி சார், ஆட்டோ ஏன் சார் இப்படி போகுது?
3: நோ பார்க்கிங் வண்டி நின்னுது, அதான் எடுத்துட்டு போறேன்.
0: கிடையாது.
3: போச்சு.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடை அசிங்கமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
1: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
0: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். இடைக்கு போட்டா அதுல தான் அமௌண்ட் ஜாஸ்தி.
1: சரியா சொன்னீங்க.
0: மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
1: ஆமா.
0: என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட்டை எவன் கொடுப்பான்?
2: நான் கொடுக்குறேன்.
0: தேங்க்யூ. உன்ன நான் அடிக்கடி பாக்குறேன்.
1: வீட்டுல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்து வருவீங்களா?
0: எஸ் அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில எவன்டா கடன் கேப்பான்? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து.
3: ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை. போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே.
0: பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

மப்பிள் அப்படிதான் கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: சார்.
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாரு?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க.
1: வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்த போய் ஒரு நிமிஷத்துக்கு முடிச்ச கேட்டு போங்க.
1: சொல்லுங்க
0: என்ன பண்றீங்க? ஒரு சம்பவம் தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல?
1: ஆமாங்க.
0: அத அடிப்பக்கமா திருப்பி
1: சரிங்க,
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
1: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
1: சரிங்க.
0: ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
1: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
1: சரிங்க,
0: அப்படியே மேலாப்புல பரபரப்பா தூவி விட்டு
1: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
1: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
1: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு
1: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்புல பரபரப்பு அப்படியே பேய விட்டு
1: சரிங்க,
0: பொத்துனாப்புல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படியும் பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க
1: சரிங்க. அன்னைக்கு
0: ஊத்தப்பம் அட, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
1: ஊத்தப்பம் வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆளை விடு.
1: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா.
1: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல
0: போறே. என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
1: இல்லனே கேரட்டு நெய் மிளகாய் பொடி
0: அதான் நீ சொல்லவே இல்லையடா.
1: நான் சொல்லுனாலும் நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அங்கனா எப்ப இங்க இருந்து அங்க கேக்க?
1: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யாத்த புழுகுற, எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா, கேன்சல்டா.
1: கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல
0: போறே.
1: என்னடா
0: நடக்குது இங்க?
1: என்ன என்ன நொன்னு? எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்க. நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்கத்தை கடத்தாக்கி பில்லு போடாம என்ன பண்ணுவாங்களா? குடி பில்லு
0: அப்படி உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு
1: வந்தவங்களை வரவே நட சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்ட காசு வரும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன
0: டேய் ஹோட்டல் தானடா அது?
1: என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பாக்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான். டுபாவூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் யாரையா உள்ள வர சொன்னது? வெளியே போய் படிச்சு பாத்துறீங்க இப்போ.
0: டுபாவூரா?
1: என்ன

0: இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்காரர். ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்காரன் நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்துருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சக்கார மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர். வாட் எ ஃபேமிலி, வாட் எ

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப தம்பி, ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா எனக்கு.
1: யோ, அதெல்லாம் கூலி கால் வச்சு தூக்கிட்டு போய முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபா கொடுன்னு சொன்ன. இல்ல, இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன?
1: தேங்காயால உன் மூஞ்சி எல்லாம் சதுர்க்க ஆக்கல. தேங்காய்க்கு வேலை எல்லாம் கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன்.
0: கூப்பிட்டீங்களா? இந்த பையன் உள்ள கொண்டு வை.
2: நானா?
0: கேவலம் 3000 ரூபா சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட்டு போய் நாயா அலைஞ்சு காயிற வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேலையும் செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
2: இப்ப என்ன கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லணும். இப்படி எமோஷனல் ஆகுறீங்க.
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்னதை செய்ய, அதை நான் பாத்துக்கிறேன். எடு.
2: என்னமோ தெரியலண்ணே, இப்பெல்லாம் வர வரேன்னு ரொம்ப கத்துறீங்கண்ணே.
0: ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கொடுத்து தேங்காய் நீ கொண்டா?
2: எதுக்குண்ணே?
0: நான் கொண்டு வர்றேன்.
2: இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன, கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன்.
0: அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வர்றேன்.
2: எதுக்குண்ணே?
0: சொல்ல சரியா நீங்க என்ன கூட கூட பேசிக்கிட்டு
2: இருக்கீங்க? சரிண்ணே, சரிண்ணே.
3: அம்மாடி,
4: நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல?
0: நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
4: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதி கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பி இல்லாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு. மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு.
2: என்னன்னு நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் தானு, பிச்சு புடி பிச்சு உன்னைய உண்டாதாங்க.
5: சிக்குவில அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.

0: சாரி, தெரியாம
1: என்னென்ன இடிஞ்சு
2: பிடிக்கிறீங்க?
1: யாரு யாரு அடிச்சா?
2: அங்க போறானே அவன் பொண்டாட்டி இடிச்சுட்டான். இடிச்சது மட்டுமல்ல, சிக்னல் கொடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
3: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
4: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
3: ஓ தெரியுமே.
4: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
3: ஆ சொல்லுங்க.
4: நான் ஆஷா கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யாருக்கமைக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
3: ஓ ஆஷா என்ன பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
4: பாவா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை, அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
3: சரி ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: வணக்கம் மாப்ள.
3: ஓகே ஓகே. வணக்கம் மாப்ள, நல்ல சூப்பரா மேட்ச் இருக்கார்.
5: அதனால தான் செலக்ட் பண்ணேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஏதோ அவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
5: உங்க வைஃப் கூட்டிட்டு வரலையா?
3: வைஃபா?
6: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலங்கிற விஷயத்தை இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிரலாமா?
5: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
3: ஓ அந்த வைஃப். வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்க தான் எங்கயோ. தோ
5: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
2: என்னடி அங்க பூபதியை பாரு
7: என்ன பாட்டு பாடவன?
8: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
7: தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுது வா.

மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க.

0: டாக்டர், என் அப்பா காப்பாத்த முடியாதா?
1: அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துலதான், அதனாலதான் அவரை காப்பாத்த முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
0: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
1: ஒட்டகத்தை பிடிச்சாத உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
0: டாக்டர்?
1: நான் ஒன்னும் இன்டர்நெட் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரைநாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: எனக்கு இங்க வந்த
3: பாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க.
4: இதுக்கு ஹிந்தில என்ன?
3: ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சேஜி, தயவு செய்து எங்களை புரிஞ்சுக்கங்க. ஆட்டோக்கெல்லாம் பைனான்ஸ் பண்ற உங்களுக்கு ஆட்டோக்காரனுக்கும் ரொமான்ஸ் பண்ற மனசு உண்டுன்றதை ஏன் புரிஞ்சுக்க முடியல? நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம், அதனால நீங்க போய் சேரு முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
4: வச்சிருக்கேன் சேச்சி. கல்யாணம்
3: அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு ஐயா, எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தான் ஐயா. பாக்குறவங்க என்னமோ நானே உன்ன கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோ காரன ஆயில் கைதி ஆக்கிட்டு ஐயா, நீ நல்லா இருப்பியா?
4: என்னோட
1: கை மெடிக்கல் மிராக்கிள், நான் மார்ச்சரி கூட சொல்லி வச்சிட்டேன், ஆனா இவர் பொழைச்சிட்டாரு. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சரி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வர வர தப்பிச்சுட்டானே
5: துஷ்மன். என்னடா இது ரவுடி கட்டு,
3: ஸ்டைல் கட்டு.
5: ஏன்றா
3: இந்தாங்க
5: கை கொடு.
3: எதுக்கு?
5: ஹாத்தியனா பேட்டி.
6: ஏ ஜீவன்கா பந்தன்.
3: தேங்க் யூ
5: மாப்ள. என்ன ஆலோபதி டாக்டர்லயே காப்பாத்த முடியலையே, நீ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தினே?
3: குமாங்குத்தோ பதி.
5: ஐயோ குமாங்குத்தோ பதி.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களே.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களே ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன சொன்னீங்க?
1: 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ,
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷ்ரஃப்.
2: நெக்ஸ்ட்
1: யூத் எதனால கெட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே நெக்ஸ்ட்.
1: அவ்வளவுதான்.
2: அவ்வளவுதானா? தேங்க்ஸ்.
1: பை பிரதர்.
2: தேங்க்ஸ். திருப்பதி, க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிருச்சு. வந்துடுறேன் சார். வணக்கம்.
3: என்ன பயமுத்துற?
2: இல்ல, டிவில நிர்மலா பெரியசாமி இப்படிதான் சொல்லுவாங்க, சும்மா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு.
0: தேவையில்ல, நீயே வச்சுக்கோ.

0: பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல், கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருங்கல்ல சார்.
1: டேய், காலேஜ் விட்டு வெளியே போடா.
2: ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னான். உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
3: டேய், அவளை கேட்ட கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
2: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
3: இம்சே, விஷயம் தெரியாது, பேசாத. டேய், வெளியே போடா.

0: சார், செம பார்ட்டியா இருக்கு, கரெக்ட் பண்றீங்களா?
1: பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குது.
0: எவ்வளவு நாளா?
1: அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து.
0: சார், அப்ப அது உங்க வைஃபா?
1: ஆமா,
0: அதுதான் கும்மு.
2: என்னங்க இங்க வாங்க?
1: என்ன
2: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வந்தாலும் வெட்டி பேச்சு.
1: வெட்டியா இருக்கேன்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
2: சரி சரி, இது எவ்வளவுமா?
3: வணக்கம் தலைவா.
1: என்ன என்ன போய் தலைவன்றீங்க?
3: தலைவட மச்சான், தலைவன் இல்லாம
1: ட்ராக் அப்படி போகுதா? நம்மள ஹீரோ ஆக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன். இருப்பாங்க. அதையெல்லாம் நீ கண்டுக்காத, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து போட்டுக்க. வாங்கிட்டியா?
2: வாங்கிட்டாங்க.
1: என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு?
4: வேற எந்த கலர்லயா இருக்கும்?
3: தலைவர் எதிர்த்து பேசுற
1: பாத்தியா, பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும்.
4: இப்ப இல்லீங்கயா, வந்தவன வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன்.
1: அது வா.
2: இதுக்கெல்லாம் பணம்?
4: ஐயோ, அதெல்லாம் வேணாமா?
2: எனக்கு வேண்டாங்கிறாங்க.
1: இனிமே எல்லாம் அப்படித்தான், வாங்க போலாம்.
2: உங்களுக்குள்ள இவ்ளோ வீரமா?
1: முள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை, ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டனா நான் ஒரு எரிமலை.
2: இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க?
1: இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டானுங்கிறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன், இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட. என்ன விட்டு போயிட மாட்டிய?
2: என்னங்க நீங்க?
1: டைகரை டச் பண்ணாத முள்ள.
2: ஏங்க?
1: என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு.
2: சும்மா
1: விளையாடாதீங்க. அப்ப வீட்டுல விளையாடலாங்கிறியா? எல்லாம் கேட்டேன்.
3: நான் ஒண்ணு கேட்கல.

0: கவுண்டர், இதோ கூட்டம் நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வீடு. இறங்கு கமானியா.
1: கால் டிக்கெட்ஸ் பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
1: சப்கரோ சப்கரோ.
0: என்ன சொல்றாரு?
2: ஹிந்தி தெரியும் சொன்னீங்க.
0: அந்த ஹிந்தி வேற, இந்த ஹிந்தி வேற.
2: ஓ, ஹிந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் நான்
0: தெரிஞ்சேன். ஏய், யார பாத்து நிப்பாட்ற இங்க பாத்தியா?
1: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங், ஜாவ் ஜாவ்.
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயண, வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணன், கொஞ்சம் பாக்கணும்.
1: பூஜை இல்ல வேற, உள்ள போயிருங்க, வந்துருவாரு.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சை?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை விடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா, வாங்க.
2: வணக்கம்.
3: உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
2: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க.
2: எனக்கு ஆச்சு. ஆமா, I am telling story, very important matter.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
2: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது.
3: முதல்ல கதை சொல்லுங்க.
2: நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
3: அது லொகேஷனுங்க.
2: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார்,

0: அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்.
1: இது ராமாயணமாச்சே?
0: என்னது ராமாயணமா?
2: ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாச சிறவாசமா மாத்திட்டீங்க.
0: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்ன சார், அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ ஊத்துட்டாரு போல இருக்கு. அது கிடக்கு சார், இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்றேன் கேளுங்க சார். இது என்ன சார்?
1: அஞ்சு விரல்.
0: இந்த அஞ்சு விரல எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்காங்க. அதுல மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 பேர் தனியா இருப்பாங்க, குடும்பத்துல குழப்பம் வந்துடும் இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
1: இது மகாபாரதம்.
2: இது டிவில வந்திருக்க?
0: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
2: பஞ்ச மண்டவர 5 விரல் ஆகிட்டீங்க.
0: அது வியாசர்னு ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு, அவர்கிட்ட இந்த கதையை சொன்ன, அவர் கொண்டு போய் டிவிக்கு வச்சுட்டாரு போடுறது. இதுக்குதான் சார் பெரிய ஆளுங்கிட்டயே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும் யாருகிட்டையும் சொல்லாத ஒரு புதுமையான கதை உங்ககிட்ட சொல்லுமா?
1: கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தீங்க, பெரிய கதாசிரியர் ஆகணும் சொல்லி மெட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
0: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
1: என்ன சாப்பிட்டீங்க? காஃபி டீ?
0: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார், ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லிக்
1: 2 ஓவல் கொண்டாப்பா. சுடிங்க.
2: சரி, ஓ வாங்க சார். சரிங்க. வணக்கம்.

0: எனக்கு அத்தானு அருமை அத்தானு ஆசை அத்தானு நான் தானே
1: என் முத்தாரம் நீ தானே
0: அத்தானு நான் தானே
1: உன்ன மலை போல.

0: நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊர்க்கா கூட போட முடியாது.
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரியும் பேதியும் கேப்பு விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ஐயோ, ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கூட தருவ. நாம பாடியில லிக்விட் ஏத்திக்கிட்டே இருக்கணும்.
1: மலை, எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை பிடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்ன எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு.
1: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்த ராத்துல அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன்ன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
0: ஆகட்டும்,
1: பிச்சு போடுவேன்.
2: சார், இந்த ஆள் உங்களுக்கு தெரிஞ்சவரா?
0: ஆமா.
2: தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க.
0: ஏமா,
2: பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட்ட புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்க கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி.
0: ஏயா
1: சும்மா.
3: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
2: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
1: சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் கூட புடிங்கி தீங்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. பேசாம உட்காரு.
2: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
1: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
2: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு பயகிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொள்ள போகுது இப்படி சொல்றீங்க?
0: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டார.
0: அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா மாத்தேன்.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காஃபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காஃபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காஃபி தரேன்.
0: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற வயதுக்கு போனா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா?
1: அதெல்லாம் வேண்டாம்.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முடங்கா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காஃபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர.
1: அங்கே போறீங்க?
0: கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போல ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யாரது மூணாவது ஆள்? யாரது?
1: அதாங்க.
0: ஏதோ உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாட.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா?

0: தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாரம் தான் போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க தாளமா போடுற,
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுற.
0: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பாத்து பேசுறேன்னு நினைப்பிக்கிதா?
1: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்டே அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை.

0: என்ன மாப்பிள, கௌசல்யாவ தனியா மீட் பண்ணி போலான்னு வந்தேன்.
1: தெரியும்
2: சரவணன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு தி பாயிண்ட், மாப்ள, உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க, எங்க ஆத்துக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வரே, சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களா உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாத்தி முகூர்த்த எப்போடு பேசி முடிக்கிறோம். அப்ப நான் கிளம்புறேன் மாப்பிள, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்.
2: என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா, குச்சி வச்சு குத்தணுமா?
0: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டு இருக்கோம், பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. என்ன பாக்குற மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க
3: தான். மறக்காதீங்க.
2: என்ன மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்கு வந்துகிட்டே இருக்குது.
4: இப்ப என்னடா
3: பண்றது?
5: வர ஆனி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
2: இருடி, சும்மா பூன மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
5: என்ன பிரதர், மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
2: நக்கிட்டு போ.

முடிச்சிடலாமா?

0: போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க.
1: நீங்க என்னையா ஜோசியர், ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களையா? எப்படியா
0: ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்னத்தடா சொல்ல சொல்ற?
1: ரேஷன் கார்டா?
0: பின்ன ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கிய, உங்களுக்கு எல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்?
1: ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுக்கியா.
0: உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியாவில் இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.

0: ஜெகன்மோகன் படத்தை பயத்தோட பார்த்தா நீ ஜெயமாலனோட இடுப்ப பாத்துட்டு சொன்னால் தானே நேத்து
1: உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
2: மச்சி எம்டி வராரு.
0: இன்ன விலகி தெரியாம பூதம் வருது.
3: ஹே டான், யெஸ்டர்டே மேரேஜ், டுடே ஐ கம்.
1: சார், ப்ரொஃபஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப் சார்.
3: சூப்பர் மா. 5000 இன்கிரிமெண்ட். ஓகே.
1: தேங்க் யூ சார், வாங்கிக்கிறேன்.
0: ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போயும் போய் 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற?
3: டான், சார், யெஸ்டர்டே நைட் வாட் ஹேப்பன்ட்?
0: முடி ஓட்டன முள்ளமன்றி சொல்ல மாட்டேன்.

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. நான்
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் நடக்கிற
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: தான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன்.
2: தெரியும் போடாடே.

0: என்ன, அந்த தவுல் ரொம்ப துள்றான், அந்த தவுல் நாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் ஆடுவேன், அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்னஞ்சிருச்சுங்க அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காக ஒதுக்கிற அப்படிதானே, வைக்க போடல கூட நாய் மாதிரி.
1: அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சத்தார் பாய் புரட்டா கட்டையில கூட தான் இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுமா?
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய,
1: மாவு பாய் இல்லங்க மாங்கா மடையன்.
2: நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் டெய்லி போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான வெறும் தப்பைய.
0: ஆமா செஞ்சாலும் செய்வான்.
1: ஐயோ ஐயோ
0: அண்ணே, அண்ணே அடி அடே அடடி ஏண்டி ஆசி தூத்துற மூஞ்சி அடியுது. ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு இந்த மூஞ்சியில, இன்ன நான் 8 நிலவடி ஆசிட்டு ஊத்துறது? ஆசிட்டு குண்டான மரியாதைய கெடுத்துட்டியடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒன்னு என்னடா
3: அண்ணே,
0: என்ன
3: எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க,
0: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: நேரா எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு.
2: வரதட்சணை கொடுமையை எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்குதுப்பா.
0: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போனோம், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள புந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: ஈபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோன்றாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
3: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க.
1: லெப்டா ரைட்டா,
0: நேரா போ. டைமருக்கு பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க
4: நிக்கிறாரு.
0: நடக்குது
5: என்ன நடக்குதுன்னு
0: யாருக்கே தெரியும்?
1: போயிட்டேன்டா.
0: என்ன ஸ்பீடு? எவ்வளவு சீக்கிரம் கூட்டினு வந்த பாத்தியா? ரொம்ப தேங்க்ஸ் திருமலை. அட்ரஸ் கேட்டுக்க. ஓகே சார், எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம்? வீரு எவரு நாக்கு தெள்ளுதே? நாக்கு தள்ளுதா? ஏ தெலுங்குடா. ஓ தெலுங்கா, ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்டயே கேட்டுக்கிறேன். ஒக்க நிமிஷம் பாபு. பாபா, நீ இப்படியே தரிசனம் செய்ய வஸ்துனானு. தரிசனமா? ஏடு குண்டலமா? இதுக்கோ மகா பிரசாதம் லட்டு
4: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு. மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
6: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
6: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா?
7: டேய் ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு வந்துறேன்.
0: ஆடா பாவிகளா, திருவான்மியூர்ல கிளம்புற என்ன டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேராயி போச்சே.

0: ரொம்ப குஷியோ?
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா?
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னடா கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உன்னை விட்டு இறக்கிட்டான்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: ரீ கிரி எதுக்கு முன்னையா?

0: சரி நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
1: அடடா வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு?
2: என்ன?
1: இவ உங்க அண்ணன் லவ் பண்றாளா?
2: அதான் தெரியும்.
1: தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது?
2: ஓ அதுவும் தெரியுமே.
1: என்ன எல்லாத்துக்கும் மேமேந்துக்கிட்டு இருக்க? எங்க டேய் வேலு,
3: என்னடா என் கரைச்சல்
1: கரைச்சல் பண்றது? நீ நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கவானா? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா?
3: அல்சர
1: புரியல? கலாச்சாரம்.
3: அது பேர் கல்ச்சர்.
1: அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
3: ப்ரோசீட் ப்ரோசீட்.
1: புரட்சி தலைவரா?
3: அதெல்லாம் உனக்கு புரியாது.
1: மாமா அக்கா காரி நீ இங்கே தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுமே உன் தங்கச்சி லவ் பண்றானா? நீ சரிட்டியாம
0: ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது?
1: ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க.
0: நான் இங்க விட்டு கொடுத்த? நானும் தானே லவ் பண்றேன்.
1: வேலு நல்லா கேடு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட ஒர்க் பண்ண நான் தயாரா? நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன்.
3: கூப்பிடல
1: அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவித்திட்டான்.
3: ஏய் அது கம்பெனி சைக்கிள்.
1: உடமாட்டம் இல்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவம தவிர நாயம் கிடைக்காத நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற வேலையா கிடைக்காது? போவானா? ஏன் ஜெருப்பு?
3: போ போ, வாயில ஒண்ணு கால ஒண்ணு போட்டு போ.
2: அண்ணா
3: அடவ எங்கமா போறேன்?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: டேய் நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூ போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்தீங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை புது இடம். சரி சரி புது இடம். உங்க வைஃபையை மறந்துடுவா
3: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டியை மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. ஐம் கோயிங்.
1: இரு சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல நீ வாமாச்சா.
0: குட்டி சரக்கு
2: குட்டி சரக்கு
0: ஏதோ ஆகட்டும். ஒன் ஃபார் த ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறாத கேள்வி கிள்ளு கேட்டாங்களே.
0: அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே. மூச்சு முட்டுமே.
2: என்னடா சட்டை இருக்கு?
0: இதெல்லாம் போட்டு எப்படி எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவு கவு கவு கவு கவு.
2: இது அவுத்துட்டு நான் என்ன பண்றது? பாவீங்களா, இதான பிளான்.
5: ஆமா ஜாமி,
2: நான் வண்டியில ஏறும் போதே நினைச்சேன் என்னமோ இடிக்கிறே.
1: ஐயோ வாயா வழியா
6: கூலி மிச்சம்
4: என்னமா
6: எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களை தவிர ஏன்னா வைப்பு பிரிஞ்சிருக்காங்க.
2: எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இவங்க போய் சொன்னாதானே நான் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல முடியும்.
6: குழப்பமா இருக்க.
2: உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. சொல்றேன், இப்ப என்னுடைய ஒய்ஃப் கிட்ட ஏன்டா பின்னாடி வரீங்க?
0: ஒரு கம்பெனிக்கு வேண்டா, நீயே பேசு. ஓகே கம் ஆன்.
2: எங்க விட்ட?
6: இங்க.
2: இல்ல இல்ல இல்ல,
6: இங்க
2: இப்ப என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
6: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விடுக்காது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
6: அஞ்சு பேர்
2: இல்ல, என்ன சேர்க்காதுங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
6: அப்ப ஆறு பேர்.
5: ஆறாரு
6: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரக்கூடாதா?
4: கூடாது மாமா. வயசான காலத்துல ஏன் சமப்படுறீங்க?
6: மாப்பிள்ள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிகிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்கோ.
1: சாரி மாமா, கார்ல இடமே இல்ல.
6: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோ
1: இருக்கு.
6: என்னது, நான் மாத்திரமா போயிட்டு இருக்கேன். நீங்க டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போறேன். வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிக்கிற அடிப்பேன், ரொம்ப நல்லா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
1: உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
6: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
6: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும். என்னடா அது? மலை மேல
1: செம்மன் குண்டி.
6: செம்மன் குண்டியா?
2: ஐயா,
6: அது சிக்மங்களூர் பக்கத்துல என்ன இருக்கு?
2: இருக்குது இல்ல.
6: ஆமா, இது வரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
6: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிற.
6: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம். அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
6: ஓ, நன்னா பண்ணுவாளோ?
2: பாடுவாங்க ஆடுவாங்க.
6: ஓ, பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா, விதான் தோத்து வந்துருது. இறங்கிடுங்க, நிக்கு பா.
6: ஓட்டுவேன் வாசல்லே இறங்கிறேன்.
4: இல்ல நேரா போனா ஹோட்டல் வந்துருமே.
2: இல்ல வேணாங்கற.
6: வேண்டாம்
2: வேணாம்.
6: ஹோட்டல்ல நான் சாப்பிடுறேன். தலையெடுத்த பொண்ணாத்துக்கு போய் பொண்ணு கையால சாப்பிடுறேன். நேரா படுங்க. அதான் கெப்டன் முட்டிக்கு போவோம்.
0: ஓகே போட்டி போட்டி
6: திருப்பிடாத.
2: ஓட்டு
6: பாய்.

0: இட்லி வேணுமா?
1: அங்கேயுமா சட்னி சாம்பார் காசு வாயமாவே
0: காசு காசு இல்லையா? சரி சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் ரெண்டு இட்லி தான் ஏன் கொடுத்தேன். அதுலயும் உன்னை நாய்க்கு வச்சுட்டியே, நீ தான் ஏன் மனுஷன், சாப்பிடியா? ஏயா, நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற, என்னாச்சு? ஐயோ, சூடு போட்டிருக்கு. யாரையா? பொண்டாட்டியா? அடிப்பாவி, வாயா.
2: பூங்காத்து திரும்பும்
0: வாயா,
2: ஏன் பா
0: சும்மா வாயா,
2: விரும்புமா
0: உக்காரியா ஆகா.

0: ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டதான் புண்ணாரும். எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா
1: இதுக்கு போத்து விதுக்கு யாது இதுக்கா யாது இதுக்கா?
0: அடப்பாவுமே, டிவியில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா?
1: அதுக்கு இதுக்கு பயமாவது நெஞ்சு குலுக்குள்ள எதையா வச்சுக்கிட்டு சதவப்படாத போவோம் பொழப்பாது.
0: சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன்.

0: கல்யாண பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திர வானொலியில்.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு சத்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி அற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி அற நாக்க

0: வாயில் எடுக்கட்டுமா?
1: ஏய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய் மப்புல அப்படி தான்டா கேக்கும். கரெக்ட்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.